சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சச்சரி சதன சச்சன் சதன சச்சினி சதின சச்சனு சதித சரித சன சச்சனு சச்சினி சதன சம் சம் சச்சனு சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம்